ஆல்ரெடி பியூரிஃபைட் பருவம் ஸ்டேன் யுவர் செல்ஃப் ஃபர்தர் விமல விவேக் யுவர் இன்டெலெக்ட் பிகம்ஸ் பியூர் டு யூ ரிமெம்பர் வாட் ஹி சேட் ஆர் ரிமைண்ட் யூ ஹி சேட் மை குருஜிஸ் பிளஸ்ஸிங் மை இன்டெலெக்ட் பிகேம் ஸோ பியூர் ஐ சோ த ரிமைண்ட் ஹி மானஸ் மை செல்ஃப் ஹி பியூரிஃபைஸ் யுவர் ஓன்